0: also to talking some students who have been studying in Delhi University and coming from different backgrounds.
1: What was the most emotional moment that hit you hard? Mera gham sabse kam hai.
0: My emotional moment was when I got the ticket, because this was my dream since 8th class. So I started crying over there only ki yes, finally I got the ticket.
1: Lakshya hails from Rajasthan. Khama ghani to you on our show. Give us an idea on what has been your biggest strength and who do you give the credit for this win?
2: First of all, thank you to everyone from the Rajasthan. I am struggling from the 7 years in Delhi University, and the students of Rajasthan, they really work hard for me, and the AVP Karyakartas, like from 2 months they are working on the field and through the social media also.
1: जब आप बात करते हैं तो मुझे ये बताइए ना, सबसे ज़्यादा मुश्किल क्या होता है जब छात्रों से बातचीत करना, उनसे मिलना? What has been the biggest challenge on ground?
2: Convincing them is the biggest deal. क्योंकि उनको convince करना, क्योंकि students जो होते हैं वो थोड़ा सुबह late उठते हैं, और फिर उनको आप convince करो कि सुबह जल्दी आपको उठ के वोट भी देना है, क्योंकि 2-2 बजे तक हम कैंपेनिंग में होते हैं, सबसे मिलते भी हैं. फिर उनको ये भी बताना है कि आपको सुबह 8 बजे वोटिंग स्टार्ट हो जाएगी, आपको उठना पड़ेगा. फिर थर्ड चीज़ होती है कि आपको आइडियोलॉजिकली वे में उनको समझाना पड़ता है कि कैसे कैसे चीज़ें होती हैं, क्योंकि अरे दूसरे जो संगठन हैं उनके पास में वही बातें हैं, लेफ्ट की सारी बातें करते रहेंगे, बट यूथ को डाइवर्ट करते रहते हैं. जैन जी जो आंदोलन हुआ आपने देखा होगा, अपने कांग्रेस जनता पार्टी ने वहाँ पर किया, उसके अंदर मुद्दे कुछ और थे और वहाँ पे जो नारे लग रहे थे वो कुछ और थे. तो ये सारी चीज़ें उनको क्लेरिफाई करना, उनको बताना कि जो पट्टी बांध तुम्हारे आंखों पे बांधे जा रही है ये बहुत गलत है.
3: All right, in other news, Vijay's London visit and TVK's political activity have drawn attacks from rival parties. K. Annamalai questioned Vijay's London investment outreach, arguing that the state government should focus more on encouraging investments by companies already operating in Tamil Nadu. Basically, he says, Vijay should have visited industrial centres like Coimbatore and Madurai instead of travelling abroad to attract investments. This as TVK's political activity draws attacks from rivals including Udayanidhi, who has accused Vijay and the TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that the TVK is attempting to bring AIADMK MLAs into its fold.
4: எனக்கு லண்டனை பற்றி நல்லா தெரியுங்க, இட்ஸ் டேட் எக்கானமி, அங்கே எந்த பணமுமே கிடையாது. 1% வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே 1%. அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் பணம் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊரில் போடுறதே அவங்க பணம். இந்தியாவிலிருந்து போய் டாடா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, இவங்க எல்லாம் தான் யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு வரக்கூடிய தொழிலதிபர்கள் உட்கார்ந்து தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலேயே பொருளாதாரம் இல்லைங்க, 1%, 1%. அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாங்க? இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010, 2008. அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனுக்கு கோடி சுட்டு போடுக்கணும் மிடுக்காரு. ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டில இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க பொழைச்சுக்கோன்னு போயிருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாடு கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு, அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களா, அவங்க உள்ள பண்ணாங்க?
5: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்ச் டயலாக் தான், அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்ச் டயலாக்கு பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது. திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு.

0: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காமல் இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்சு டயலாக் தான், அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக பார்த்து ஆங்கிள்லாம் பார்த்து சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போகலாமான்னு கேட்டுட்டு சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்சு டயலாக்கு பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம் தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம் செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நம்ம தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த
1: My colleague Vijayagopal Muridharan has been tracking all the latest developments for us. He joins us live with the latest reactions coming in currently. As we can see, the DMK versus TVK face-off is only intensifying. Vijay, and TVK's political activity continues to draw attacks from the rivals.
2: Parmeshwar, that's right. Ahead of important bipoll for Tamil Nadu, two constituencies bipoll, DMK has intensified its attack on TVK government, especially leader of opposition Udayanidhi Stalin, who was part of a marriage event and also an meeting with the DMK youth wing secretary in the Madurandagam constituency, where during a marriage event Udayanidhi Stalin has criticized the chief minister for his speeches in the legislative assembly. He said the chief minister is not responding to any questions raised by the opposition party and also over law and order situation, but he is just delivering cinematic dialogues. The speaker is giving action immediately by seeing the camera. With noticing the perfect angle, Chief Minister is delivering some sort of dialogue without responding to our opposition party questions. On the other hand, he also said because of purchasing MLAs, ADMK MLAs, now Tamil Nadu is facing bipoles for two constituencies. So he also urged the DMK supporters by winning in these two constituency bipoles, we have to teach a lesson to the ruling government. On the other hand, Annamalai, former BJP leader and We the Leaders Foundation founder, Annamalai also has criticized Chief Minister C. Joseph Vijay over his recent London visit. But on a different line, Annamalai has wondered why Chief Minister has went to UK, as UK economic growth is not in a good way. UK economic growth is at 1%, but India's economy is bigger than UK's economic growth. So that's what Annamalai has come back saying that rather than going to London, Chief Minister Vijay should visit Madurai and Coimbatore to have a discussion with the industrialists to bring more investment in the state, Parameshwar.
1: We'll of course continue to track all the latest developments with you, Vijay. Thanks so much for joining us. All right, on that note, let's turn our attention now to Punjab. We have breaking news coming in from Amritsar currently. A speeding car has hit an elderly cyclist in Amritsar, leaving him critically injured. We now have CCTV footage of the incident. The driver allegedly fled the scene without stopping to help, as we can establish through the visuals that have emerged. The elderly man is currently receiving treatment in hospital, while police are now attempting to trace this vehicle using the current CCTV footage on your screens. A shocking incident coming in from Amritsar, a hit and run case in Punjab's Amritsar, with the incident now caught on camera. My colleague Gurpreet Chinna is tracking the latest developments for us. Gurpreet, tell us what's happened. We're given to understand that the accused is absconding.
3: Well, police have already initiated investigation into this matter, and from the video it is very clear that this is the hit and run case. It has been seen the vehicle rammed into the cyclist, and he has taken away the cyclist for a few meters, and after that he has escaped.

0: until the court asked to reopen it. Our administration never will compromise or interfere on any of this, including the corruption cases, and more so on cases of women against women and children. This gentleman is a multi-billionaire, at least a billionaire, and he has been very influential. As a matter of fact, photographs have been circulated. I'm not saying Mr. Stalin is directly involved with him, and I don't say that necessarily proves that Stalin is involved, but clearly his administration was involved in covering up the crime in the highest rich people. And our chief minister will spare no one.
1: This also comes at a time the opposition is pointing fingers at the ruling TVK that there is a rise in crime against women in Tamil Nadu, law and order declining, and that the chief minister has not responded specifically for these questions on the floor of the house, but is only diverting.
0: Chief minister has consistently has answered. He may not have answered in a granular way that they wanted to, but for example, when the crime against women were brought up, he answered very specifically with the Coimbatore case as an example. And he also, as we have taken, irrespective of who it is, even if it's our own party men, he showed that we will take action. And he talked about how he, on the day he came in, brought in specific women police force exclusively for this.
1: Very much for your time. That was Mr. Amerike Narayanan, the TVK's national spokesperson, talking about the chief minister's instruction to the Chennai police to ensure that the alleged child abuse case would get to see its logical conclusion and the survivors are protected.
2: Absolutely. Thank you, Sam, for getting us those details and that short interaction as well. Let's shift our focus to more updates coming in from the state of Tamil Nadu. Vijay's London visit and TVK's political activity have drawn attacks from rival parties. K. Annamalai has now questioned Vijay's London investment outreach, arguing that Tamil Nadu can attract investments by engaging with industrialists within India. Udayanidhi Stalin accused Vijay and TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that TVK is attempting to bring AIADMK MLAs into its fold. We have reactions coming in. Take a look.
3: அதிகப்படியான சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு வரக்கூடிய தொழிலதிபர்கள் உட்கார்ந்து தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலே பொருளாதாரம் இல்லைங்க, 1% 1%. அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாங்க, இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010, 2008 அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனுக்கு கோடி சுட்டு போட்டுக்கணும் மிடுக்கா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டில இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குறைச்சிக்கோன்னு போயிருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்கு. அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களா, அவங்க உள்ள போனாங்க.
4: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாய் திறந்தாருன்னா வெறும் பஞ்சு டயலாக் தான், அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்சு டயலாக்கு பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் எது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் எது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்

0: मित्र आल्याच्या नंतर आम्ही त्याला ऑफिसला घेऊन गेलो. आदरणीय राजसाहेब ठाकरे यांच्या फोटो पुढे त्याला आम्ही झोपवलं. त्याला तिथं साहेबांची माफी मागायला सांगितली आणि मनसेच्या स्टाईलने त्याला उत्तर दिलं. त्याला चांगली आम्ही आमच्या भाषेत महाप्रसाद दिला. त्याला त्याचबरोबर त्याला साहेबांची माफी मागायला सांगितली. त्याला काजळाची मिशी काढली. त्याला त्याच्या चप्पल त्याच्या डोक्यावरती ठेवायला सांगितल्या आणि त्याच्या उठाबशा मारायला सांगितल्या.
1: पुणे में एक लड़के का मुंह आप काला करते हैं, चप्पल सर पर उठक बैठक, क्यों? क्योंकि उन्होंने एक रील बनाया. क्या ये है एमएनएस की स्टाइल, तालिबानी स्टाइल? जो आप महाराष्ट्र का नेता बनना चाहते हैं तो ये गुंडागर्दी करना बंद कीजिए. जो आपकी आलोचना करते हैं आप उनके प्रति ऐसे प्रस्तुत आते हैं कि गुंडागर्दी ही चलेगा. पुणे पुलिस को एफआईआर दर्ज करना ही चाहिए भारतीय न्याय संहिता के निमित्त, और जो व्यक्ति गुनहगार हैं उनको पकड़ना हमारी एक नैतिक जिम्मेदारी है, क्योंकि हुलिगनिज्म हैज नो प्लेस इन पब्लिक सर्विस.
2: Moving on to some other stories that are making headlines down south, Vijay's London visit and TVK's political activity has drawn sharp attacks from the rival parties. Kia Annamalai has questioned Vijay's London investment outreach, arguing that the Tamil Nadu can attract investment by engaging with industrialists within India. Udayanidhi, meanwhile, has accused Vijay and TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that TVK is attempting to bring AIADMK MLAs into its fold.
3: எனக்கு லண்டனை பத்தி நல்லா தெரியுங்க. எந்த பணமுமே கிடையாது. ஒரு சதவீதம் வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே ஒரு சதவீதம். அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டுல பணம் கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊர்ல போறதே அவங்க பணம். இந்தியால இருந்து போய் டாடா, இந்தியால இருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா இவங்க எல்லாம் தான் யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரக்கூடிய தொழில் அதிபர்களை உட்கார வைக்கணும். இந்த தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலேயே பொருளாதாரம் இல்லைங்க, ஒரு சதவீதம். அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாலே இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010ல், 2008ல் அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனை கோர் சுட்டு போடுறோம் விடுத்தா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டுல இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குறைச்சிக்கோன்னு போயிருந்த காலம். இன்னைக்கு இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களோ, அவங்க உள்ள போனாங்க.
4: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்ச் டயலாக் தான். அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்ச் டயலாக்கு பேசுறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம் தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த
2: And with that, it's time for us to slip away. Quick commercial.

0: को FIR दर्ज करना ही चाहिए भारतीय न्याय संहिता के निमित्त, और जो व्यक्ति गुनहगार हैं उनको पकड़ना हमारी एक नैतिक जिम्मेदारी है, क्योंकि हुलिगनिज्म हैज नो प्लेस इन पब्लिक सर्विस.
1: Moving on to some other stories that are making headlines down south, Vijay's London visit and TVK's political activity has drawn sharp attacks from the rival parties. Kia Annamalai has questioned Vijay's London investment outreach, arguing that the Tamil Nadu can attract investment by engaging with industrialists within India. Udayanidhi, meanwhile, has accused Vijay and TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that TVK is attempting to bring AIADMK MLAs into its fold.
2: எனக்கு லண்டனை பத்தி நல்லா தெரியுங்க, எந்த பணமுமே கிடையாது. ஒரு சதவீதம் வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே ஒரு சதவீதம். அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் பணம் கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊரில் போறதே அவங்கள்ட்ட பணம் இல்லை. இந்தியாவிலிருந்து போய் டாடா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, இவங்க எல்லாம் தான் இந்த யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரக்கூடிய தொழிலதிபர்களை உட்கார வைக்கணும். ஒரு தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலேயே பொருளாதாரம் இல்லைங்க, ஒரு சதவீதம். அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாலே இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010, 2008 அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனை கோர்ட் சுட்டு போட்டுக்கணும், மிடுக்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டில இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குழச்சிக்கோன்னு போயிருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இங்கிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு, அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களோ, அவங்க உள்ள போனாங்க.
3: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்ச் டயலாக் தான், அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்ச் டயலாக்கு பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி, தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம், தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டுழுங்கிற எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எந்த.
1: And with that, it's time for us to slip away. Quick commercial break. Don't go anywhere. After the break, we'll tell you about why the Russian oil flow is under strain.
4: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
5: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
6: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV.

0: की स्टाइल, तालिबानी स्टाइल। जो आप महाराष्ट्र का नेता बनना चाहते हैं तो ये गुंडागर्दी करना बंद कीजिए। जो आपकी आलोचना करते हैं आप उनके प्रति ऐसे प्रस्तुत आते हैं कि गुंडागर्दी ही चलेगा। पुणे पुलिस को FIR दर्ज करना ही चाहिए भारतीय न्याय संहिता के निमित्त, और जो व्यक्ति गुनेगार हैं उनको पकड़ना हमारी एक नैतिक जिम्मेदारी है, क्योंकि हुलिगनिज्म हैज नो प्लेस इन पब्लिक सर्विस।
1: Moving on to some other stories that are making headlines down south, Vijay's London visit and TVK's political activity has drawn sharp attacks from the rival parties. Kia Annamalai has questioned Vijay's London investment outreach, arguing that the Tamil Nadu can attract investment by engaging with industrialists within India. Udayanidhi, meanwhile, has accused Vijay and TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that TVK is attempting to bring AIADMK MLAs into its fold.
2: எனக்கு லண்டன் பத்தி நல்லா தெரியும், அங்கே எந்த பணமுமே கிடையாது. ஒரு சதவீதம் வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே ஒரு சதவீதம். அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் பணம் கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊரில் போறதே அவங்கள்ட்ட பணம் இந்தியாவிலிருந்து போய் டாடா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, இவங்க எல்லாம் தான் யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரணும். தொழிலதிபர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலே பொருளாதாரம் இல்லைங்க, ஒரு சதவீதம். அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாலே இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010, 2008 லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனுக்கு கோட் சுட்டு போட்டுக்கணும் மிடுக்கா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டிலிருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குழச்சிக்குவோன்னு போயிருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்கு. அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களோ, அவங்க உள்ள பணம்
3: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாய் திறந்தாருன்னா வெறும் பஞ்சு டயலாக் தான், அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்சு டயலாக்கு பேசுறாரு. எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி, தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம், தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எந்த
1: And with that, it's time for us to slip away a quick commercial break. Don't go anywhere. After the break, we'll tell you about why the Russian oil flow is under strain.
4: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
5: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
6: NDTV's big splash at Apple event. NDTV